இனிக ஜெயச்சாமராஜேந்திர வடியார் விரச்சித்த காமாட்சிம் வரலக்ஷ்மீம் வசந்தராக ரூபகதாளதல்லிதே. நவ் அ கம்போசிஷன் ஆஃப் ஜெயச்சாமராஜேந்திர வடியார் செட்டு வசந்தராக ரூபகதாள காமாட்சிம் வரலக்ஷ்மி.

0: ராகம் 24/7 DTH இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல்.
1: ராகம் 24/7 DTH பாரதிய சங்கீதத்தின் 24 மணிக்கூறும் ஒரு சேனல். இப்போ திருஷூர் ஸ்ரீ சி ராஜேந்திரன் அவதரிப்பிக்கிற வயலின் கச்சேரி கேட்காம். மிருதங்கம் மாவேலிக்கர ஸ்ரீ ஆர் வி ராஜீவ். கடம் ஆலப்புழ ஸ்ரீ ஜி மனோகர். ஆதம் ரேவதி ராகத்தில் வர்ணம் கேட்காம். ஆதி தாளம் சொந்தம் கிருதி.
2: This is Ragam 24/7 DTH anytime in the music. Listen to violin solo by Trichur Sri C. Rajendran. He is accompanied on the mridangam by Mavelikkara Sri R.V. Rajiv and on the ghatam by Alappuzha Sri G. Manohar. He begins his violin solo with his own composition, a varnam, in the rag Revathi set to Adithal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது ஜெய ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஏரா நாப்பை என தொடங்கும் வீணை குப்பை எறியற்றிய தோடிராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by J.A. Jayanth. He is accompanied on the violin by சேர்த்தலை ஆர் சிவகுமார், on the மிருதங்கம் by சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன், and on the கஞ்சிரா by எஸ் வெங்கடரமணன். He begins with ஏரா நாப்பை தோடிராக வர்ணம், set to ஆதிதாள், a composition by வீணை குப்பையர்.

0: வீணை குப்பையர் இயற்றிய தோடி ராகவர்ணம் கேட்டீர்கள்.
1: You just heard a composition by Veenai Kuppaiyar, Thodi Ragavarnam.
0: அடுத்து நாத தனுமணிசம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சித்தரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.
1: He now presents நாத தனுமணிசம், a composition by தியாகராஜர் in ராக சித்தரஞ்சினி set to ஆதிதாளம்.

0: சித்தரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: இன் ராக் சித்தரஞ்சனி, தட் வாஸ் எ கம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: அடுத்து நன்னு விடச்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ரீதி கவுள ராகம் மிஸ்ரா சாப்புதாளம்.
1: He now presents Nannu Vidachi in Raag Riti Gaulai set to Mr. Chaputal, a composition by Thyagarajar.

0: ரீத்தி கவுளை ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: இன் ராக் ரீத்தி கவுளை, தட் வாஸ் எ கம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: ராகம் டிடிஎச்சில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழிசை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்து ஞான மசகராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by J.A. Jayanth. He is accompanied on the violin by Sherthalai R. Sivakumar, on the Mridangam by Sherthalai R. Anantakrishnan, and on the Kanjira by S. Venkataramanan. He continues with Jnana Mosakarada in Rag Purvi Kalyani, set to Rupakam Tal, a composition by Tyagarajar.

தானம் பல்லவி பை டாக்டர் துவாரம் என் வி ஜே லட்சுமி என்ற பேஹாக் செட்டு சத்ருஷ்ட ஜாதி திரிபுட்டத்தால் த்வினடா. She is accompanied on violin by Shri Pudukkottai R. Ramanathan and on Mridangam by Shri Parimala Ramesh. The lines of Pallavi are Shreenarada Ganalola, Shritajana Paripala.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக நாச்சை விடவிகூரா நாட்டக்குறிஞ்சி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ரூபகதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal duet recital by AVR Randhini and AVR Roshni. They are accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by Thanjavur Balakrishnan. Nachai Vidavukura, a composition of Mysore Vasudevachar, Indarag Natakurunji, set to Rupakathal.

0: அடுத்து ஆந்தோலிகா ராகத்தில் ராகசுதாரச தியாகராஜ கீர்த்தனை ஆதிதாளம்.
1: ராகசுதாரச யக்ருதி ஆஃப் தியாகராஜா இந்த ராக் ஆந்தோலிகா சிட்டு ஆதிதாள்.

0: ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி தன்யாசி ராகத்தில் மீனலோச்சன, ஷியாம சாஸ்திரி கீர்த்தனை, மிஸ்டர் சாப்பு தாளம்.
1: On Raagam 24/7 DTH, you are listening to a vocal duet recital by AVR Randhini and AVR Roshini. They are accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by Thanjavur Balakrishnan. Meena Lochana, a kriti of Shama Sastri, Indra Dhanyasi, set to Mr. Chaputhal.

0: நிறைவாக மேரகாத்துலேச்சி ராரா அட்டானா ராகத்தில் தஞ்சாவூர் சின்னையா இயற்றியது ஆதிதாளம்.
1: You just heard a kruti of Shyama Sastri. Now, மேரகாத்துலேச்சி ராரா, a composition of Thanjavur Chinnaiah, Indiraag Attana, set to Aditaal.

0: இதுவரை ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு கேட்டோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சென்னை வானொலியின் படைப்பில் ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. எந்நேரமும் இந்திய இசை.
1: On ராகம் 24/7 DTH, you just heard a vocal duet recital by AVR Randini and AVR Roshni. They were accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by Thanjavur Balakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Raham 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் and Mannargudi Shri N. Subramanian on the Mridangam.

இனி சேஷாச்சல நாயகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு சேஷாச்சல நாயகம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் வராளி செற்றுத்தாள் ரூபக்.

இனி எந்நேரமும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், தேவகாந்தாரி ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு எந்நேரமும், ரிட்டன் பை கோபாலகிருஷ்ண பாரதி, கம்போஸ்ட் இன் ராக் தேவகாந்தாரி, செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜா சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். She is accompanied by Shri T.V. Ramanuja Charlu on the violin and Mannargudi Shri N. Subramanian on the mridangam. Ini Manasu Swadina Tyagarajar Kirtanai Ragam Shankarabharanam Misra Chaputalam. Listen now to Manasu Swadina, composed by Saint Tyagaraja in Rag Shankarabharanam, set to Misra Chaputal.

நிகழ்ச்சியில் நிறைவாக சுருட்டி ராக ஜாவளி ரூபகத்தாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது. த கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் பட்னம் சுப்பிரமணிய ஐயர்ஸ் ஜாவளி இன் ராக் சுருட்டி செட் டு தாழ் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யு ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் மன்னார்குடி ஸ்ரீ என் சுப்பிரமணியன் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.